0: திலகவர்தன டெக்ஸ்டைல்ஸ், டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல்ஸ் வித் இன் GWM ஹைபிரிட் ஹா பிளக்இன் ஹைபிரிட் SUV மாதிரி ரசாக் ஹவல் H6 ஹவல் GT டேங்க் 300 ஹா டேங்க் 500 ரத்த தென் யூனியன் பிளேசி GWM எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வித் இன் அதம ஒபே டெஸ்ட் டிரைவ் එක වෙන් කරවා ගන්න அமதன்ன 0117888666
1: යුගදිවයට පිවිසෙන ඔබට මේ දිනවල සීතලෙදී විදුලි උපකරණ ගෘහ භාණ්ඩ සඳහා සුවිශේෂී දීමනා රසා විස්තර 0768 233 444 සීතා හදවත් දිනු හිතවත්කම